0: இல்லை மகத்மாய் ஹங்குதா அடூ அடூகா புத்தே அடூ கக்சு கீசு மகத் கிங்கு லேம்தா கிங்கும் துன் நங் சுதிங் பிகா தல்லரித் தம்மா கண் கண் கவு தக்சு கி பினக் குகுத் ஹங்குத தமா குனுக் குயானக்வா ஹனிஹா பிசக்கா உனா பிமாரிக் துக் குயாவிக் லுஜி தமஹ்சினி துனில்ரானி கிதகதா ககம்னா சாக் தாக் சாக்சுகும் கவுர்சுகாலுக்கு பினரிஸ் குரிஸ்கிஸ்கா பியர்ச்சி
1: Awai ni jwg ni dyn yw log out nag nallwn rydyn na'ch gysgan ag llw.
2: Tune in to KYUK 6:40 a.m. Wednesday morning to hear from candidates running for the Bethel City Council. 7 candidates are running for 4 open seats on the council. Tune in Wednesday morning at 8:40, repeating at 12:30, to hear the first in a series of candidate interviews right here on KYUK 6:40 a.m.